வெரி குட் டைரக்டர், பாஸ் ஆஃப் டைரக்டர். ஸோ இன்னொன்று முஜே யஷ் ஜோர் நே கஹா கி பாய் ஆப் மேம் 5 மினிட் மில்னே ஆனா சாத்தா ஹூன், மேம் பாலி ஹில் ஷிஃப்ட் ஹோ சுகா ஹூன், தபி உஸ்கோ ஆஃபீஸ் பனா லியா தா மேனே. தோ மேனே கஹா பாலி ஹில் பே ஹூன் வஹான் பே ஆயே வஹான் பே. தோ கஹனே லகே கி பாய் வோ ஐசா ஹை கி யஷ் ஜி கே பாஸ் மேன் ஜாதா ரஹா. தோ ஐசே ஹி அபி வைதா ஜி நே கஹா ஹை கி ரமேஷ் கே சாத் மேனே காம் கியா ஹை, தோ ஆப் மேரி பிக்சர் கர் லீஜியே. மேனே கஹா பாய் மேன் யஷ் ஜி கி பிக்சர் கைசே கரூ, மேன் உன்கா சேலா ஹூன். தோ முஜே டைம் தீஜியே, மேன் யஷ் ஜி சே பாத் கர்தா ஹூன்.